பொன்னிமே முனிதோ பிசிலாய்தே, ஓவ முனிதோ முள்ளாய்தே, கண்ண நோட்டா கனியாய்தே, என்ன மனசோ கல்லாய்தே. ஓ டியர் வீரியர், பியூட்டிஃபுல் மயிலவர், கன்னியாகுமரி காலே கிஷோரி வலிதுபா பியாரி.